துளிர் பண்ணிக்கிறேன் எத்துணர் மறியா ஜாமன் கண்பிச்சி ஜாமன் கண்பில் வர குச்சு வாங்க கொடுத்தா மின்னின்ப்பின்ப்பின்ஜா பிஞ்சார் காஞ்சி அம்மா குந்தி குந்தி கான் காஞ்சார் கொடுப்பாங்க யூத்து கைப்பின் கரையின் வரலாம் நான் எங்களுக்கு எது என்ன போய் டக்குலி வந்தது வர டக்குலியோ டக்குலி மாமுடா குறி குறிச்சு நான் ஒரு நிற்பண்ணா மறுவாங்க அந்த பலா என்ன பிள்ளைங்க மையிலும் நண்பலா சுச்சு மாமுடாக் மாமுடாக் மாமுடாக் குறி குறிச்சு நான் மைய என்னான் பிள்ளை என்னான் பிள்ளை என்னான் பிள்ளை என்னான் பிள்ளை என்னான் பிள்ளை டம் பக்தி நான் மைய டம் பத்தி முற்று முக்கதுவால் தடுப்பாமலாம் முக்கின் முக்கதுவால் கஞ்சியார் இவளுங்க வரலாம் இவள் நான் பல ஞாயிற்று வந்தீங்கண்ணா மழங்கி அது மழங்கி கும்பிட்டு இவளுங்க இவளுங்க காபுலும் ரீத்தாம் தூண விழுவுறங்களா கோலிபிச்சா பொண்ணா ஐயோ ஐயோ ஜவ் ஜவன் மீன் நம்பிச்சாமன்ட்டாங்க பரல் கூங்கன்ஜாங்கன்ஜாங்க